வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு குரு குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு